0: 819 किलोहर्ट्ज, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரீசியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.

என் உளம் நிறைந்த திங்கட்கிழமையை தித்திக்கும் மத்திய வணக்கம். பிற்பகல் 1 மணி ஆகிவிட்டது. 819 கிலோ ஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷசு வானொலியில் நாள்தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையரொலி

விநாயகர் சதுர்த்தி திருவிழாவினை முன்னிட்டு எமது நிகழ்ச்சியில் விநாயகரை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவரிசையில் இன்னும் சில பாடல்களை உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்குவோம்.

இசைப்பாய் போற்றி அப்பமும் அவலும் கப்புவாய் போற்றி முப்புரி நூல் மார்பு அப்பா போற்றி எள்ளுருண்டை பொறியேற் போய் போற்றி தெள்ளுரு தெவிட்டா தேனே போற்றி மூவர் மொழியிடம் மொழி

0: அடிமலர் எங்களை அணிவாய் போற்றி திருநீத்தொழி சேர் செம்மால் போற்றி இருவே.
1: விநாயகர் வழிபாடு போற்றி பக்தி மிகவும் பாடலை கேட்டீர்கள். இது வருவது நாயகனே விநாயகனே என்று தொடங்கும் பாடலை கேளுங்கள்.

விநாயகர் சதுர்த்தி திருவிழா கோலாகலமான ஒரு வழிபாட்டு கொண்டாடப்படுகிறது. விநாயகனை போற்றும் பக்தி மிகவும் பாடல்களையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். விநாயகர் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் என்றும் நிறைந்திருக்கட்டும். உங்கள் குடும்பம் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் சந்தோஷத்தால் நிரம்பி வழிய விநாயகர் அருள் புரிவாயாக.

விநாயகரை பாட நான் என்ன தவம் செய்தேன். விநாயகர் சதுர்த்தி மிக முக்கியமான திருவிழா ஒன்றாகும். தும்பிக்கையால் தடைகளை நீக்கும் கடவுளான விநாயகர் பெருமானின் பிறப்பை குறிக்கும் நாளாகும். விநாயகர் என்றால் தனக்கு மேல், அதாவது மேலான தலைவர் என்பது பெயர். சதுர்த்தி தமிழ் மாதங்களில் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு பிறகு வரும் நான்காவது நாள் சதுர்த்தி திதி எனப்படும்.

ஆவணி மாத வளர்பிறையில் நான்காவது நாளில் விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. விநாயகர் தடைகளை நீக்கும்பவர் ஞானம், செல்வம், கல்வி, வெற்றி ஆகியவற்றை அருள்பவர் என்று நம்பப்படுகிறது.

விநாயகர் சதுர்த்தி திருவிழாவினை கொண்டாட முன்னிட்டு நாம் விநாயகனை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். சமூகத்தின் மக்கள் அனைவரும் ஜாதி மத வேறுபாட்டின்றி ஒன்று கூடி இத்திருவிழாவை கொண்டாடுவதால் மனிதர்களிடையே ஒற்றுமையும் நல்லிணக்கமும் வளர்கிறது.

கணபதியே போற்றும் பக்தி மிகும் இந்த பாடலை கேளுங்கள். பாட்டுக்கு குரல் கொடுக்கிட்டவர் திருமதி அஜிதா மருதே அவர்கள். நம் ஊர்களில் விநாயகர் சதுர்த்தி என்பது வீடுகளில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தெருவிலும் ஒட்டுமொத்த பொது மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடும் ஒரு கூட்டு திருவிழாவாக அமை

பிள்ளையார், கணபதி, விநாயகர், அறிவு மற்றும் ஞானத்தின் அதிபதி. மாணவர்களும் இளைஞர்களும் இவரை வழிபடுவதால் கல்வி மேம்படும், புத்தி கூர்மை மற்றும் தெளிவான சிந்தனை உண்டாகும். இருவரும் அடுத்த பாடல் விநாயகனை போற்றும் பக்தி மிகும். அடுத்தவரும் பாட்டுக்கு குரல் கொடுக்கிறவர் நம் உள்நாட்டு கலைஞர்கள் வாக்குவா கலைமகள் பஜனை கழகத்தார்கள். தலைமை குரலில் பாடியது திருமதி சத்யவாணி மற்றவர்கள் அவர்கள். இதோ வரும் இந்த பாடல் நாயகனே.

விநாயகர் அருளால் தடைகள் விலகி நல்வழிகள் திறக்கட்டும். இந்த விநாயகர் சரோட்டி நன்னாளில் வாழ்வில் மகிழ்ச்சி வளம் வெற்றி நிறையட்டும். தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி பாறைகள் திறக்கட்டும். வாவா கணேசா.

வாவா கணேசாயா, எங்கள் கணநாதா, இந்நன்னாளில் மந்திரங்களை உச்சரிப்பதும் தியானம் செய்வதும் வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றலை நீக்கி மனதிற்கு அமைதியையும் நேர்மறை அடைவுகளையும் தரும். நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி எங்கேயாவும் முடிவு பெற உள்ளது. இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ரத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். நன்றி.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum. Game to Mauritius.
3: Namaskar.
4: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கடிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு இன்று விநாயகனை போற்றும் பாடல்களை தருகின்றோம். ஏனென்றால் நாங்கள் விநாயக சதுர்த்தி என்ற வழிபாட்டினை முன்னிட்டு உங்களுக்கு தெய்வீக பாடலை தருகின்றோம். முதன் முதலாக டாக்டர் சீர்காழி கோவிந்தராசன் அவர்கள் பாடிய நெஞ்சம் அளிக்கும் எனும் விநாயகனை போற்றும் பாடலை கேட்போமாக.

வருடைய நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்ததுதான், விநாயகர் பெருமான் நமக்கு கிடைக்கின்ற துன்பங்களை அகற்றும் இறைவன் ஆவார். அவரை நாங்கள் மனமாற தொழும்போது எங்களுக்கு இருக்கின்ற துன்பங்கள் தீர்ந்து போய்விடுகின்றன அல்லவா? ஆகையால் பிள்ளையார் துணை என நாங்கள் நம்புகின்றோம் அல்லவா? இதோ அஜிட மர்தே அவர்களின் குரலில் பிள்ளையார் துணை என கேட்கலாம்.

வருளி அன்பர்களே, உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய சர்வேஷா விநாயகா இந்த சிறப்பான நாட்களில் விநாயகனை மனமாற தொழுவோம்.

வானொலி அன்பர்களே, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். இதோ வேல் என்னும் படத்திலிருந்து வந்துள்ள 1000 ஜன்னல் வீடு.

வருளி அன்பர்களே, நாம் வழங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த நீதானே என்னும் பாடலுடன் முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் எனும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.